0: இசையா நினைவிங்க என்னது அவமானம் வந்தனுனே.
1: அந்தரம் சிவர்கா கழிச்சு பாடுது.